கங்கை கண்ணத்தனைக்கா கசும்பிக்கங்கே அண்ணங்கோடு வெவே கசும்பிக்கங்கே.